0: என்னமே சபல் அம்மரு கீகுட்டிக்காக சுக் சபா தேமரி அங்கேட் தமக்குவா கிசிலகு கத்தக்துவிட் அச்சிகிங்கரு யக்துனிட் கிசிலகு சுசு கம்மதா Debito, debi uyu kuruko kakata karunak sila semangma Martha Willemit ilinir titi jutik samit. Abasukta util lugutunga suktila umilabo.
1: Kisila gini yung miksane onikaw sa kardugunak pi ilinir jutik samit.
2: Ila, inhaakyo, aw yung marwati ang ikilunga sana yung nakwari akun ningan, kitingan ni tamani sana yung nakama sana yung nangiti ang maging isungalo sana yung nakshuwaro, sana kayo misuwaro, imay tiyo ka maa.
1: Hmm.
2: Bukaw siya ka